ஆகாஷ்வாணி அகர்த்தல பூங்காகம் தாக்கு சந்திரின் பூனி கோக் புரோக் பந்தா கலாத்தினை தாக்கு புகோக்தே மறைக்கு சிங்சுங்கு பூங்கி ஹம்பாய் தை குரம் பரி செங்கோத்தினின் பூனி கோக் புரோக் பந்தா ஹாயங்கு கரங்கு தினி தாங்சால் தால் துக் தால் நிசால் பிரை சால்மாரி சிப்ரிரா தாம்சிபா திப்ர பிசி ஜுலாய் தால் நிசால் நிசி சினி নিশাই নিশিদক ইংরাজি বিশি নিরা থামজিদক ফুটা বিরি মিটার সা সা নিরা দক চিকো কিলো হার্স সা রাসা ফুটা দক মেগা হার্স এবা এফএম উজ্জয়ন্ত নিজিমি ও পান্দা খাই দঙ্গ হাই নুখরঙ্গ সং পুলেন খালাইন খালাইন সালপ্রম নিহাই পুলেন ককাহাম